0: கல்யாணம் என்ன செய்வி? எப்போ வென் வென் செய்வி? எப்போ உனக்கு கல்யாணம் என்ன செய்வி? எப்போ எப்போ எப்போ என்ன செய்வி? எப்போ உனக்கு கல்யாணம் என்ன செய்வி? வென் வென் வென் வென்
1: Hati berdebar-debar keluar KL. Jiwa kacau, tak ada rakita. Chill.

விடியாத இருளில் அன்று அமையாத ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.